பாடல் அளித்தது உங்களுக்காக கலிபூரு எனமிசை தட்டில் இருந்து. இது கிருபிணிய வானொலியின் ஊடாக தொடர்ந்து பிரிமாறொழி கிருபிணிய வானொலியின் ஊடாக இணைந்திருங்கள். ஒலிக்கின்றது உங்களுக்காக அடுத்த பாடல்.

சந்தோஷமான காலை பொழுதில் உங்கள் சக்தியில் சக்தி கொடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்து உங்களுக்காக ஒரு ஃபேக்ட், வைராக்கியம் அப்படின்னு ஒரு கவிதை. இந்த கவிதையை படிக்கும் போது ஏதோ எங்களுக்கே எழுதின மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய கவிதை. இது நான் படிச்ச ஒரு விஷயம், ஆனா என்னுடைய கதை மாதிரியே சொல்றேன். இந்த கவிதையை என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நான் போட்டிருந்தேன். இதை பார்த்துட்டு நிறைய பேர் ஹார்ட் ரியாக்ஷன் கொடுத்திருந்தாங்க, நிறைய பேர் சென்மி அப்படின்னு மெசேஜ் போட்டிருந்தாங்க, எனக்கும் அனுப்புங்க அப்படின்னு. நானும் அனுப்பிவிட்டேன். அனுப்பின மறுகணமே அந்த கவிதைய அவங்க அவங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போட ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் அப்படி மெசேஜ் பண்ணும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்போ இந்த கவிதை எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிருக்கு, எல்லாருமே அவங்களுக்கு எழுதின மாதிரிதான் இதை உணர்ந்திருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இது உங்களுக்கு கூட கனெக்ட் ஆகலாம். தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? இதுதான் அந்த கவிதை, கேளுங்க. என்னை விமர்சிக்காத மனிதர்களே இல்லை, என்னை ஏளனமாக பேசாத வாய்களே இல்லை. எவ்வளவோ வலிகளையும் அவமானங்களையும் தாண்டி விட்டேன். இனி நான் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை. இனி நான் செய்ய போவது சரியா தவறா என்று யோசிக்க வேண்டிய தேவையும் எனக்கு இல்லை. வாழ வேண்டும், வைராக்கியத்தோடு வாழ்ந்து காட்ட வேண்டும். இதுதான் அந்த வைராக்கியம் பற்றிய கவிதை. இந்த ஆரம்பத்திலேயே சொன்னல, இத ஸ்டேட்டஸா போட்ட நிறைய பேர் அவங்க ஸ்டேட்டஸா வாங்கி போட்டுக்கிட்டாங்கன்னு. ஸ்டேட்டஸா போட்டா மட்டும் போதுமா? ஸ்டேட்டஸ்ல போட்டீங்கன்னா 24 மணி ஆளுங்கள்ல அந்த ஸ்டேட்டஸ் அழிஞ்சு போயிடும். அழிஞ்சு போனதுக்கு அப்புறமா நீங்க என்ன ஸ்டேட்டஸ் போட்டீங்க அப்படிங்கறதே உங்களுக்கு மறந்து போயிடும். அதனால இந்த வைராக்கியம் பற்றிய கவிதையை கேட்ட மறுகணமே உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்திருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எல்லாருக்குமே இருக்கு, எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே வைராக்கியம் இருக்கு. அது இருக்கணும். அது இருந்தாதான் நாம முன்னேறி போவோம், இல்லனா இருந்த இடத்துலயே இருப்போம். வெறும் ஸ்டேட்டஸ் போட்டுட்டு மட்டும் இருக்காதீங்க. நீங்க ஸ்டேட்டஸ்ல என்ன விஷயங்களை பாக்குறீங்களோ அதை செயற்படுத்துங்க வைராக்கியத்தோட.

மனிதளவில் நிறைவுக்கு வருகிறது இன்றைய சக்தி கொடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை கேட்டிருப்பீங்க, பயன் பெற்றிருப்பீங்க, உங்க வாழ்க்கைக்கு எடுத்திருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் விடைபெற போறேன். இந்த நாள் உங்கள் வசமாகட்டும், நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடட்டும், நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும், சிரித்த முகத்தோடு செயல்படுங்க. தொடர்ந்தும் சக்தி எஃப்எம் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையினை தொடர்ந்து வீக்கெண்ட் பிளாக் பஸ்டர் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியோடு ஷெல்டன் ஆண்டனி இணைந்திருப்பாரு. மீண்டும் சந்திப்போம், அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஹர்ஷிகா. நன்றி நீர்களே.

0: The morning brief. தேசத்தின் குரல்.
1: People's leasing. நம்பிக்கையின் முதல்வன்.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். தேசத்தின் குரல் பகுதியோடு நாம் இணைகின்றோம். இன்றைய நாளிலும் தமிழ் பத்திரிகைகள் கொண்டு வந்திருக்கக்கூடிய செய்திகள் விரிவாக பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகை தன்னுடைய பிரதான செய்தியாக தந்திருக்கிறது, மரண தண்டனை தடை விதிக்க வேண்டும், மரண தண்டனைக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற செய்தி மிக முக்கியமாக பிரதான செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. ஜிஎல் பீரிஸ் தொடர்பான விடயங்களாக அமைந்திருக்கிறது. அதனை தொடர்ந்து கலந்துரையாடலின் முழுமையான காணொலிகளை பகிரங்கப்படுத்துங்கள், இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதி செயலகத்திடம் கோரிக்கை என்ற ஒரு செய்தியும், ஜனாதிபதியுடன் கடந்த புதன்கிழமை இடம்பெற்ற கலந்துரையாடலின் முழுமையான காணொலி ஊடகங்களுக்கு பகிரங்கப்படுத்துமாறு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதி ஊடகப்பிரிவிடம் வலியுறுத்தல் என்ற ஒரு செய்தி தொடர்ச்சியாக வீரகேசரி தந்திருக்கிறது. மரண தண்டனை விடயத்தை பொறுத்தவரையிலே வீரகேசரி சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய விடயங்கள், ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை குறித்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் மதிப்பீட்டு அறிக்கையில் வலியுறுத்தின்ற ஒரு செய்தி, குறிப்பாக இலங்கையானது மரண தண்டனையை முற்றாக ஒழிப்பதன் ஒரு கட்டமாக அதற்கு உத்தியோகபூர்வ தடை விதித்தல், பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கி சர்வதேச தரநிலைக்கு அமைய புதிய சட்டங்களை உருவாக்குதல் மற்றும் கருத்து சுதந்திரத்தை உறுதிப்படுத்தும் வகையில் இணைய பாதுகாப்பு சட்டத்தை திருத்துதல் அல்லது திரும்ப பெறுதல் உள்ளிட்ட பல யோசனைகளை ஐரோப்பிய ஒன்றியம் முதன்மை யோசனைகளாக முன்வைத்திருக்கின்றன. இலங்கைக்கு கிடைத்துள்ள ஜிஎஸ்பி பிளஸ் விசேட வர்த்தக வரி சலுகைக்கு அமைய ஐரோப்பிய ஒன்றியத்தினால் தயாரிக்கப்பட்ட புதிய மதிப்பீட்டு அறிக்கை ஐரோப்பிய பாராளுமன்றம் மற்றும் பேரவையிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்றதாக அந்த செய்தி தொடர்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்தியாவின் 80வது சுதந்திர தின நிகழ்வு கொழும்பு இந்திய இல்லத்திலே நடைபெற்றிருந்தது. அது தொடர்பான புகைப்படமும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையுடைய முதற் பக்கத்தில் நீதித்துறையின் சுயாதீனத்தில் தலையிட முயல்வது தவறாகும், தேர்தலில் மக்கள் சரியான பாடத்தை அரசாங்கத்துக்கு புகட்டுவார்கள், ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவிப்பின் ஒரு செய்தியிடம் பிடித்திருக்கிறது. 22வது திருத்தத்திற்கு எதிர்ப்பு, பார்லமெண்டில் போராட்டம் நடத்த எதிர்கட்சியினர் முஸ்தீபு என்ற ஒரு செய்தியும், அதே போன்ற செம்மணிகள் இதுவரையில் 557 எண்பக்கோடுகள் மீட்பு என்ற ஒரு செய்தியும், துபாயிலிருந்து நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட ஷிரான் 72 மணி நேரம் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை என்ற செய்தியும் இடம் பிடித்திருக்கிறது. அதே போன்றும் இன்றைய செய்திகளை பொறுத்தவரையிலே தினகரன் பத்திரிகையினை பார்க்கின்ற பொழுது செம்மணியின் அகழ்வு பணிகள் 19ஆம் தேதியுடன் நிறைவு என்ற செய்தி இடம் பிடித்திருக்கிறது. உலகின் மிகப்பெரிய மனித புதைக்குழியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய செம்மணியிலே இதுவரையில் 557 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணியை தாண்டியும் அகழ்வு பணிகள் விரிவாக்கப்படும் சாத்தியம் என்றதாக தினகரன் தன்னுடைய செய்தியை தந்திருக்கிறது. அதே போன்று கடற்படையின் படகு விபத்து, 11 பேர் பாதுகாப்பாக மீட்பு, ஒருவரை காணவில்லை, விமானப்படையும் இணைந்து தேடுதல் நடவடிக்கை முன்னெடுப்பு என்ற செய்தி தொடர்கிறது. யாழ்ப்பாணத்தில் கலாசார உணவு திருவிழா என்று ஒரு செய்தியும், அதனை போன்ற புலமை பரிசில் பரீட்சை முடிவுகள் ஒரு மாதத்திற்குள் வெளியாகும், பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் திருப்பிப்பு என்று ஒரு செய்தி இருக்கிறது. அதனை தொடர்ந்து நீதிபதிகளின் வயதெல்லையை நீடிப்பதை பொருத்தம், வடமாகாண முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் திருப்பிப்பு என்று ஒரு செய்தியும், சிறுமியை தாக்கி வீதியில் கைவிட்ட சந்தேக நபர்கள் கைது என்று ஒரு செய்தியும் தொடர்ச்சியாக இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகள் அமைந்திருக்கின்றன. இந்த வாரம் இடம்பெற்ற செய்திகளின் தொகுப்பாக தினகரன் தன்னுடைய முதற்பக்க செய்தியிலே பல்வேறு செய்திகளை தந்திருக்கின்றன. இவ்வாறு தமிழ் பத்திரிகைகள் இன்றைய நாளிலே செய்திகளை கொண்டு வந்திருக்கின்றன. தேசத்தின் குரல் கேட்டீர்கள். தொடர்ச்சியாக நியூஸ் வஸ்டைன் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கலாம்.
1: அனைவருக்கும் கரம் தந்த, பயணத்திற்கு உறுதிக்கரம் தந்த, நாட்டிற்கு உயர்ந்த 30 வருட விசேடத்துவத்தின் பெருமிதம் பீப்பிள்ஸ் லீசிங். நம்பிக்கையின் முதல்வன்.